Lotus FM. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசை மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி. இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 நம்முடைய நீதி விளக்கம் மற்றும் 6:30 உங்களுடைய தமிழ் பாடம். வணக்கம் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு யூ ஆன் திஸ் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே ஈவினிங். யூ லிஸ்னிங் டு இனிசை மழை ஆன் லோட்டஸ் எஃப்எம் வித் மீ தனசீலன் துரைசாமி. Beautiful lineup of music for your listening pleasure this evening, not forgetting your weekly features in their respective time slots. That's your ethical sayings at 6:15 and your Tamil lesson at 6:45. இப்போது இந்த தரமான பாடலால் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். We start the program with this evening with a beautiful golden oldie.

0: இனி செய்மறை நிகழ்ச்சி வழங்குபவர் தனசீலன் துரைசாமி. இப்பொழுது மணி 6:15, இட் இஸ் ஜஸ்ட் கோன் 6:15, அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் யோர் எத்திக்கல் சேயிங்ஸ். இன்றைய நீதி விளக்கம் ஓர் அருமையான செய்யுள் ஆராய்ந்து பார்க்கலாம். ஏ பியூட்டிஃபுல் பீஸ் வித் ஏ லவ்லி மெசேஜ். முதலில் ஃபர்ஸ்ட்லி, சோம்பல் லட்சியத்தை கொல்லும், லேசினஸ் கில்ஸ் ஆம்பிஷன். கோபம் ஞானத்தை கொல்லும், ஆங்கர் கில்ஸ் விஸ்டம். பயன் மன்னிக்கணும் பயம் கனவுகளை கொல்லும், ஃபியர் கில்ஸ் ட்ரீம்ஸ். ஆணவம் வளர்ச்சியை கொல்லும், ஈகோ கில்ஸ் க்ரோத். பொறாமை அமைதியை கொல்லும், ஜெலசி கில்ஸ் பீஸ். சந்தேகம் தன்னம்பிக்கை கொல்லும், டவுட் kills self-belief. இதே செய்யுள் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் படித்தால் பொருள் மாறும். If you read the same message from right to left, it will transform you. லட்சியம் சோம்பலை கொல்லும், ambition kills laziness. ஞானம் கோபத்தை கொல்லும், wisdom kills anger. கனவு பயத்தை கொல்லும், dreams kill fear. வளர்ச்சி ஆணவத்தை கொல்லும், growth kills ego. அமைதி பொறாமையை கொல்லும், peace kills jealousy. நம்பிக்கை சந்தேகத்தை கொல்லும், and confidence kills doubt. இது ஒரு உண்மையான செய்தி. These are very, very true. Laziness kills ambition. Anger kills wisdom. Fear kills dreams. Ego kills growth. Jealousy kills peace. And doubt kills self-belief. And if you read this the other way around, ambition kills laziness, wisdom kills anger, dreams kill fear, growth kills ego, peace kills jealousy, and self-belief or confidence kills doubt. இது உங்களுடைய நீதி விளக்கம். This was your ethical piece for this ஈவினிங். இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: May is Africa Month, a time to celebrate the rich tapestry of cultures, languages and histories that make our continent unique. At Lotus FM, we honor the spirit of unity, diversity and resilience that defines us as Africans. Join us in uplifting local voices, sharing stories of hope and embracing our heritage. Let's come together to appreciate the beauty of our shared identity and foster a sense of belonging. This month, tune in for special programming and community highlights that celebrate Africa's vibrant future. Together, we can inspire change and celebrate our home, Africa.
2: Bollywood Billboard.
3: Are hoga tumse pyara kaun, humko to tumse hai ekan.
4: This week, Bollywood Billboard presents An Hour with Shailendra Singh. Join us after the 1 p.m. news as we explore the hit songs of a singer with a distinctive voice who made waves with his songs from Bobby, Sagar and Zamane Ko Dikhana Hai. Don't miss it this Saturday on Lotus FM.

0: மருமகனே எனக்கு என்ன சொல்றீங்க?
1: சின்ன பொண்ணு நல்லா இல்ல, பெரிய பொண்ணு நல்லா இல்ல.
0: என்னடா அது, எத்தனை பொண்ணை கொண்டாந்து நிறுத்திருக்கேன், ஒண்ணு கூட நல்லா இல்லைங்கிற? இதுக்கு மேல நான் எங்கடா போவேன்? யாரா பண்ணு சொல்லி தொலைடா.
1: சின்ன பொண்ணு வேணா மாமா, பெரிய பொண்ணு வேணா மாமா, அத்தை மட்டும் போதும் மாமா.
0: யார

0: The Breakfast Express.
1: In our Making Lives Better CSI, we offered deserving families assistance with grocery hampers so that they could provide for their families.
2: I look after my disabled mom. I'm unemployed.
3: I have an ailing dad and it's really taken a toll on me.
4: The past year has been unbearable losing my dad, who was our sole supporter.
5: I went for a double hip replacement due to arthritis. This food parcel would really be appreciated.
1: We're grateful to be able to offer each of you a hamper together. Let's continue to make lives better.
0: Lotus FM. It's your station. It's your music. It's Lotus FM. Lotus FM. You are listening to Insane Away. You are listening to Insane Away on Lotus FM.
6: இனி செய்முறை நிகழ்ச்சி வருங்கபவர் தனசீலன் துரைசாமி. இப்பொழுது மணி 6:45, இட் இஸ் 6:45. உங்களுடைய தமிழ் பாடம், இன்றைய தமிழ் பாடம், இலையுதிர்காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அடுத்த பருவம் குளிர்காலம். Yes, autumn is drawing to a close and in the next few days we will go into winter. அதாவது குளிர்காலம். Today's Tamil lesson, a few common sentences during the winter season. முதலாவது, இன்று மிகவும் குளிராக இருக்கிறது. இன்று மிகவும் குளிராக இருக்கிறது, அதாவது இன்று இஸ் டுடே, மிகவும் இஸ் வெரி, குளிராக இஸ் கோல்ட், குளிர் இஸ் கோல்ட், குளிராக இருக்கிறது இட் இஸ். ஸோ இன்று மிகவும் குளிராக இருக்கிறது, இட் இஸ் வெரி கோல்ட் டுடே. அடுத்தது, இந்த குளிர்காலத்தில், இந்த குளிர்காலத்தில் உடம்பை அல்லது உடல் நலம் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ இந்த இஸ் திஸ், குளிர்காலம் இஸ் விண்டர், உடம்பை இஸ் யோர் பாடி ஓ யோர் செல்ஃப் ஓ ஹெல்த், உடல் நலம் பார்த்து கொள்ளுங்கள், டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். ஸோ டியூரிங் திஸ் கோல்ட் வெதர் ஓர் டியூரிங் த விண்டர் சீசன், take care of yourself. அடுத்தது, தண்ணீர் பனிக்கட்டி போல் குளிராக இருக்கிறது. தண்ணீர் பனிக்கட்டி போல் குளிராக இருக்கிறது. The water is freezing cold. The water is freezing cold. Right? தண்ணீர் is water. பனிக்கட்டி is freezing. Something that's frozen. Freezing. போல் குளிராக இருக்கிறது, இட் இஸ் கோல்ட். த வாட்டர் இஸ் ஃப்ரீசிங் கோல்ட். குளிர்காலத்தில் தண்ணீர் குளிரும். அடுத்தது, குளிர்காலத்தினால், குளிர்காலத்தினால் பிகாஸ் ஆஃப் விண்டர் ஆர் ஜூரிங் விண்டர் டியூ டு விண்டர், எனக்கு சளி பிடித்துள்ளது. ஐ காட் ஏ கோல்ட் ஆர் ஐ காட் ஏ கோல்ட் டியூ டு த விண்டர் வெதர். Due to the cold season, I got a cold. சளி. அடுத்தது, வெளியே செல்வதற்கு முன், வெளி இஸ் டு கோ அவுட், வெளியே செல்வதற்கு முன், டு கோ அவுட் பிஃபோர் யூ லீவ் கோ அவுட் டு சம்வேர், மேல் சட்டை அல்லது ஜாக்கெட், ஜாக்கெட் அணியுங்கள். பிஃபோர் கோயிங் அவுட் இன் த கோல்ட் வேர் எ ஜாக்கெட். வெளியே இஸ் going out, செல்வதற்கு முன் before going out, wear a jacket, மேல் சட்டை அல்லது ஜாக்கெட் என்று சொல்லலாம். Right, you can use the word மேல் சட்டை or jacket. அணியுங்கள், அணியுங்கள் is to wear. கடைசியாவது and lastly, சூடாக ஏதாவது குடியுங்கள், drink something hot. சூடாக, சூடு is hot, சூடாக ஏதாவது something குடியுங்கள் is to drink. Drink something hot. குளிர்காலத்தில் ஏதாவது சூடாக குடிக்க வேண்டும். During the cold season, you must have some hot drinks. மறுபடியும் இந்த வாக்கியங்கள் பார்க்கலாம். இன்று மிகவும் குளிராக இருக்கிறது. It is very cold today. இந்த குளிர்காலத்தில் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள். During this cold weather, take care of yourself. தண்ணீர் பனிக்கட்டி போல் குளிராக இருக்கிறது. The water is freezing cold. குளிர்காலத்தினால் எனக்கு சளி பிடித்துள்ளது. I got a cold or I caught a cold due to the winter weather. வெளியே செல்வதற்கு முன் மேல் சட்டை அல்லது ஜாக்கெட் அணியுங்கள். Before going out, wear a jacket. கடைசியாவது and lastly, சூடாக ஏதாவது குடியுங்கள். சூடாக ஏதாவது குடியுங்கள். Drink something hot. இது உங்களுடைய நீதி விளக்கம். இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
0: May is Africa Month, a time to celebrate the rich tapestry of cultures, languages and histories that make our continent unique. At Lotus FM, we honor the spirit of unity, diversity and resilience that defines us as Africans. Join us in uplifting local voices, sharing stories of hope and embracing our heritage. Let's come together to appreciate the beauty of our shared identity and foster a sense of belonging. This month, tune in for special programming and community highlights that celebrate Africa's vibrant future. Together, we can inspire change and celebrate our home, Africa.

இனி செய்மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி, உள்நாட்டு கலைஞர் நித்யா பாடிய கல்யாணம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் ஷோனா டெரி நாயுடு, மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வருங்பவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.

0: வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
1: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
0: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
0: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
1: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.